எட்டிசும் புதுமதி நெஞ்சகலரு இட்டிதி அட்டிதி இரூப்பு ஆரூப்பு அணி பல்பு பல்பு ஹாஸ்யாஸ்பதமுலே இட்டிதி அட்டிதி இரூப்பு ஆரூப்பு அணி பல்பு பல்பு ஹாஸ்யாஸ்பதமுலே கோட்டி சூழல தீப்தி மேட்டிகள் தினத்தனக்கு கோட்டி சூரியல தீப்தி மேட்டிகள் தினதன்சு பல்கெடி பல்குலு பாவனமுலே ரூபமேலேனி சக்திக்கு ரூபுதல் ரூபமேலேனி சக்திக்கு ரூபுதல் நெவரி சாத்தியமு எவரைனா எழுகலரே எவரி சாத்தியமு எவரைனா எழுகலரே சக்தி